0: கியூவோ தப்பி கியூவோ எந்த ஹயா இபான் கருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு ஃபன்னி திருனு பேயதுன சனி எக்க தேதுனு மாவத
2: ஏ சாத்தே ரோம கருகாயி

0: ஜானி ஏக்க தே துனு மாவத தே துனு மாவத
1: மே மே கொண்டு கொண்டு ஹரிது பலப்பா கொண்டு கொண்டு கொண்டு சூரது.

0: பிக்யூவா தப்பிக்யூவா எந்த ஹயா இபான் கருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு ஃபன்னி திருனு பேயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ஏ சாத்தே ரோம கருகாயி